அதால் கொண்டுருவன் மறைக்கு ஆனால் இந்த என் கொள்ளும் மறை ஓய் ஓயரா மறக்க குரோட்டு வந்துடுவோம் மறா கேச்சேச்சினா மறக்க பெருவாதான்